கிரே கவல கம்போ, கிரே வல கம்போ, ஜிபிரி நம்பரவனா சிவத்தன கலாம் கிரே கம்போ, மாமத்து மைஞ்சு காடு மத்தன கலாம் கிரே கம்போ, ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே, ஆடு மத்தன கலாம் கிரே, அடு வலட்டி மத்தன கலாம் கிரே வல் கம்போ, ஒரு வார் கும்பிடோ மதாமாதேகோ துருவாவலியரோ இமருவல் தங்கினோ அல்பரி ரஜபாத்தோ அந்த கலவத்தல் பேரோ மாமா பொறமோ ஹேத்தனா கொந்தேகோ அல்வாய் தரியோ அல்வாய் கிசோக்குனோ குன் போல் ரஜவுரோ ஏயா போஞ்சோ தேவருவானோ ஏமா குலுண்டோ பெருமா கொச்சுரோ அல்வாய் சிங்குடோ அல்வாய் தாகரோ அல்வாய் பாசரோ மூசா ஜோகோ மூசவரியாகோ வராசரோ குரபரத்து தோறும் தும்பலாலும் தோல் கடி ஜலாலோ ரயிற்கொரோடிய மீனா.

வெள்ளி பேருக்குள்ள வெத்திகரியே கேலக்கு மீடியா மாறேன் கேரமா உதப்புல மிஷாதிரியே கேலக்கு மீடியா மாறேன் அப்ப சித்தர்த்தோவில குறுக்கு உயர்தைக்காத முடிந்த ஹோவிலறியே கேலக்கு மீடியா மாறேன் கேலக்கு மீடியா மாறேன் உயர்தை திருத்த மிஷா தான் கோடி அறிக்கை.